இன்று ஜூன் மாதம் 14 தேதி இந்த ரம்யமான மாலை பொழுதில் வெகு நாட்கள் கழித்து உங்களுக்காக நிகழ்ச்சி கொடுக்க வந்திருப்பது யசோதா ஹரி. இன்று பிறந்த நாள் காணும் எல்லா குழந்தைகளுக்கும் பெரியவங்களுக்கும் மற்றும் திருமண நாள் போன்ற விசேஷ தினங்களை கொண்டாடி கொண்டிருக்கும் தம்பதியர் அனைவருக்கும் நம்முடைய 4EB சார்பாக இனிய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம்.

நேர்களை நம்முடைய பிரிஸ்பென் நகரம் வந்து குளிர ஆரம்பித்திருக்கு. ரொம்ப நாள் கழித்து நேரலையாக வந்து நம்முடைய நிலையத்தில் வந்து இன்றைக்கி நான் ரொம்ப நாள் கழித்து நிகழ்ச்சி செய்கிறேன். உங்கள் எல்லாரையும் மீண்டும் சந்திப்பதில் ரொம்ப சந்தோஷம். இன்று வந்து நம்முடைய நிகழ்ச்சி வந்து சமீபத்தில் இயற்கை எய்திய இயக்குனர் சிகரம் திரு பாரதிராஜா அவர்களை பற்றிய சில சுவாரஸ்யமான விஷயங்களும் அவருக்கு அஞ்சலி செலுத்தும் வகையில் நாம் வந்து இந்த நிகழ்ச்சியை அவருக்கு சமர்ப்பணம் செய்கிறோம். முதல்ல வந்து ஒரு பாடல், அதாவது ரொம்ப இனிமையான பாடல் கேட்போமா?

நேர்களே, நாம் கேட்ட இந்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் நிழல்கள். இந்த படம் வெளியான சமயத்தில் வந்து ரொம்ப அதிக அளவில் பேசப்பட்டுச்சு. இந்த படத்தோட கதாநாயகன் வந்து இந்த பெயரையே தனக்கு முன்பாக நிழல்கள் ரவி அப்படின்னே வந்து இன்று வரை அழைக்கப்பட்டு கொண்டு வந்திருக்கிறார். இந்த பாடல் கூட ரொம்ப இனிமையான ஒரு இசையோடு, அது அந்த காலகட்டத்தில் வந்து இந்த அளவு ஒரு க்ளோஸ்அப் ஷாட் வச்சு வந்து எடுப்பதெல்லாம் வந்து ரொம்ப குறைவாக தான் இருந்தது. அதிக அளவு மேக்கப் போடாத ஒரு அழகிய கதாநாயகி. அது மட்டுமல்ல, இந்த பாடலில் பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட கதாநாயகன் கதாநாயகியும் நாயகியும் பாடுற மாதிரி இருந்தாலும் வில்லன் அப்படின்ட்டு சொல்லிட முடியாது. ஆனால் அதை அந்த ஒரு எதிர்மறை குணாதிசயம் கொண்ட அந்த ஒரு கேரக்டரும் இந்த பாட்டில் வந்து தன்னுடைய கனவை வந்து நடுவில் காட்டுற மாதிரி வரும். இது போன்ற ரொம்ப ஒரு சின்ன சின்ன யுக்திகளை வந்து மிக அழகாக தன்னுடைய படங்கள் எல்லாவற்றிலையுமே இயக்குனர் சிகரம் பாரதிராஜா அவர்கள் வந்து வைத்திருப்பார்கள். கிட்டத்தட்ட தமிழ், தெலுங்கு அப்படின்னு ஹிந்தி ஆகிய மூன்று மொழிகளிலுமே கிட்டத்தட்ட 50 திரைப்படங்களை வந்து அவர் இயக்கியிருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் அவருக்கு எப்பவுமே வந்து இயக்குவதில் பெரும் திருப்தி ஏற்படுத்தினாலும் தன்னுடைய முகத்தை வந்து ஒரு சின்னதாக அந்த ஒரு படத்தை அவருடைய படங்களில் வந்து முதல்ல வந்து அவருடைய படங்களில் தான் அவருடைய தன்னுடைய முகத்தை வந்து சின்ன சின்ன ஒரு கேரக்டர்ஸில் வந்து காட்ட ஆரம்பித்தார். புதிய வார்ப்புகள் அப்படிங்கிற படத்துலலாம் அந்த ஒரு ஸ்டேஷன் மாஸ்டர் மாதிரி ரொம்ப குறைந்த நிமிடங்கள் தான் வரா மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் வந்து அதோடு அவர் படம் கொஞ்சம் வயது ஆனதுக்கப்புறம் முதுமையின் காரணமாக வந்து முழுமையாக இயக்குனர் அப்படிங்கிற வேலை வந்து ரொம்ப பெரிய விஷயம் இல்லையா. ஓரளவு அவருக்கு வந்து தன்னுடைய உடல்நிலை சரியில்லாத ஒத்துழைக்காத காரணமோ இல்லை வந்து நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அதை குறைச்சிக்கணும், ஆனாலும் வந்து அவருக்கு அந்த சினிமாவின் மீது இருந்த அந்த காதல் மோகம் வந்து கடைசி வரைக்கும் குறையலை அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா அவர் வயதானதுக்கப்புறம் நிறைய படங்களில் வந்து நடிக்க ஆரம்பித்தார். அந்த முக்கியமான கதாபாத்திரங்கள், அந்த வயதான கதாபாத்திரங்களை எடுத்துக்கொண்டு இளம் ஹீரோஸ்க்கெல்லாம், இப்போ நம்மளுடைய தனுஷுக்கு தாத்தாவாக நடிச்சிருக்காரு, சிவகார்த்திகேயன் அவர்களுக்கு தாத்தாவாக நடிச்சிருக்காரு. இது மாதிரி அது மட்டும் இல்லாமல் எப்படி வந்து காலத்தின் மாற்றம் எப்படி வந்து என்ன நிறைய டைமென்ஷன்ஸ் எடுத்துச்சு இல்லையா. திரையரங்குகள்லேருந்து இந்த ஓடிடியில் வந்து நிறைய திரைப்படங்கள் வர ஆரம்பிச்சது, அதுக்கப்புறம் அந்த சீரீஸ் எல்லாம் வர ஆரம்பிச்சது, அதில் கூட தன்னுடைய கால் தடத்தை வந்து பதித்தார் நம்முடைய பாரதிராஜா அவர்கள். ரொம்ப ஃபேமஸாக இருக்கக்கூடிய, அதாவது நிறைய சீரீஸில் வந்து ஒன்று ரெண்டு எபிசோடுகள் வந்து பிரபலமான இயக்குனர்கள் வந்து இயக்கிய சீரீஸாக இருந்துச்சு. அது மாதிரியும் டைரக்ட் பண்ணியிருக்காரு. இவர் வந்து முதல்ல தன்னுடைய ஊரிலிருந்து கையில் 270 ரூபாய் பணத்தோட ஒரு சரக்கு லாரியில் தேனியிலிருந்து சென்னைக்கு 3 நாட்கள் தொடர்ந்து பயணம் செய்து வந்திருக்கிறாரு. வந்தவுடனே சென்னை வந்து அப்படியே இருக கட்டி அணைத்து வாவா அப்படின்னு கூப்பிட்ருக்கோம், நிச்சயமாக இல்லை. சின்ன சாமியாக பெட்ரோல் பங்க்கில் வேலை செஞ்சுருக்காரு, மலேரியா இன்ஸ்பெக்டராக வேலை செய்து பண்ணைபுரத்தில் வேலை செய்திருக்காரு. அதுக்கப்புறம் பிரபல இசையமைப்பாளர் இளையராஜா அவரோட சேர்ந்து சாப்பிட்டு அந்த ஆரம்ப காலத்தில் வந்து மிகவும் நட்போடு ஒரு கூட்டணியாக இருந்தவர்கள் இல்லையா. இளையராஜா, வைரமுத்து, எஸ்பிபி அவர்கள் மற்றும் நம்முடைய பாரதிராஜா எல்லாரும் இருந்தாங்க. பெரிய சினிமா பாரம்பரியம் ஒன்றுமே இல்லாமல் அசல் கிராமத்தானாக சினிமாவை பற்றிய பெரிய தொழில்நுட்ப அறிவு எதுவுமின்றி அந்த காலகட்டத்தில் 1978-77களில் தான் வந்து நம்முடைய அந்த திரைப்படங்களை குறித்து வந்து கல்லூரிகள்லாம் ஆரம்பித்திருந்தார்கள். கேமரா எப்படி பண்ணுறது, டைரக்ஷன் எப்படி பண்ணுறது, நடிக்கிறது, இதற்கான அந்த கல்லூரியெல்லாம் ஆரம்பித்த காலகட்டம் அது. அந்த சமயத்தில் பெரிய தொழில்நுட்பம் எல்லாம் வளர்ந்து கொண்டு வருகிறது. அப்போ தான் வந்து அந்த ஒயிட் அண்ட் பிளாக் படத்திலிருந்து வந்து ஈஸ்ட்மேன் கலர் படங்கள் அப்படின்ற மாற்றத்தை எல்லாம் வந்து நம்முடைய இந்திய சினிமா வந்து ஆரம்பித்த காலகட்டம் இது. அந்த சமயத்தில் பெரிய தொழில்நுட்ப அறிவு எதுவுமின்றி இந்த சினிமாவின் மீது தீராத காதலும் வெறியும் கொண்ட ஒரு கிராமத்து இளைஞனாக அவர் வந்து சென்னையுடைய அந்த கோடம்பாக்கத்தோட கதவை தட்டுறாரு. உள்ளே நுழையும் போது அவர் பார்த்தது வந்து எவ்வளோ விஷயங்கள், அதாவது அவர் இழக்க வேண்டியது எவ்வளோ இருந்துச்சு, அவமானப்பட வேண்டியது எவ்வளோ இருந்தது,
அந்த பல ஆண்டுகளாக எப்படி வந்து அந்த காலகட்டத்தில் சினிமா வந்து அப்படி குடும்பம் குடும்பமாக தயாரிப்பாளர்கள் ஒருத்தர்கிட்டருந்து ஒருத்தவங்க டைரக்ஷன் பண்ணுறவங்களும் அப்படி தான், திரையுலகில் இருந்தவங்க, அதாவது புதிய முகங்களை வந்து அப்படி ஒன்றும் பெருசாக வந்து அவங்க வாங்க வாங்கன்னு சொல்லி ஏற்றுக்கொள்ளாத இருந்த காலகட்டம். அந்த காலகட்டத்தில் நிறைய விஷயங்களை சகித்து கொண்டு எப்படி வந்து அவர் வந்து ஒரு பெரிய இயக்குனராக ஆனார் அப்படிங்கிறது குறித்து அவர் நிறைய நேர்காணல்களில் பகிர்ந்து கொண்டு இருக்கிறார். இதையெல்லாம் தாண்டி ஒரு இயக்குனர் சிகரமாக அவர் ஏறி உச்சத்தை தொட்டது வந்து ரொம்ப மகிழ்ச்சியான செய்தி.

அவருடைய முதல் திரைப்படம் நம்ம எல்லாருக்குமே தெரியும், 16 வயதினிலே. அந்த சமயத்தில் வந்து பெரும்பாலும் 95% அந்த ஒரு சினிமா எடுப்பது வந்து ஸ்டுடியோக்குள்ளே உள்கட்டமைப்புக்குள்ளவே தான் எடுத்துக்கொண்டிருந்தார்கள். தமிழில் வந்து முதல் முதல்ல இந்த கேமராவை தூக்கிட்டு வெளியே, அந்த இண்டோர்லேருந்து வெளியே வந்த ஒரு நபர் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம பாரதிராஜா அவர்களை தான் சொல்லணும். அதாவது இந்த வணிக சினிமாவில் சாதிக்க முடிந்ததே அவர் வந்து தன்னுடைய கருத்தையும் வந்து ரொம்ப வந்து தெளிவாக ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்லுவார். அதே சமயத்தில் வணிக ரீதியாகவும் அவருடைய திரைப்படங்கள் வந்து சாதனையை புரிந்தது. அது மட்டும் இல்லை, கிட்டத்தட்ட வந்து மிக பெரிய அதன் பிறகு, அதற்கு இப்போ 1990, 2000 அதற்கு பிறகு அந்த காலகட்டத்தில் நிறைய இயக்குநர்கள் வந்து பெரிய அளவில் பேசப்பட்டாங்க. அவங்களாம் யாருன்னு பார்த்தீங்கன்னா திரு பாரதிராஜா அவர்கள்கிட்ட வந்து உதவி இயக்குநர்களாக இருந்தவங்க தான் வந்து நம்ம பாக்யராஜ் அவர்கள், பாண்டியராஜன், பார்த்திபன் அப்படின்ட்டு இன்னும் நம்ம வந்து சொல்லிக்கொண்டே போகலாம். அவர்கிட்டருந்து கற்றுக்கிட்டு அவங்கள மட்டும் ஒரு வேலை வாங்கிட்டு அப்படியே இல்லாமல் தனக்கு கீழே உதவியாக இருந்தவங்களை வந்து ஊக்கப்படுத்தி அவங்களுக்கு வந்து அவங்களுக்கும் வந்து நிறைய வாய்ப்புகளை வந்து இவரே ரெக்கமெண்ட் பண்ணி வாங்கி கொடுத்து இது மாதிரிலாம் நிறைய விஷயங்கள். இவருடைய படத்தில் வந்து முக்கியமாக சொல்லணும் அப்படின்னா அந்த ஒரு கதாபாத்திரத்தோடைய அந்த கேரக்டர்ஸை வந்து ஆரம்ப ஒரு 2வது சீன் 3வது சீன்லேயே வந்து இந்த படத்தோட இந்த கதாபாத்திரம் வந்து இப்படி தான் இருக்க போகுது அப்படிங்கிறத அழகாக நிறுவி விடுவார். அது மட்டும் இல்லை, அதாவது இந்த ஒன் லைன் பஞ்ச் டயலாக் அப்படின்னு சொல்லுவோம்ல, அதெல்லாம் வந்து இவருடைய படங்களில் வந்து நிறைய வந்தது அப்படின்னே சொல்லலாம். உதாரணத்துக்கு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த முதல் படம் இருக்குல்ல, முதல் இந்த 16 வயதினிலே, இந்த படத்துக்கு வந்து எஸ்ஏ ராஜ் கண்ணு அப்படிங்கிறவர் தான் வந்து ப்ரொடியூசர், அவர் தான் வந்து ப்ரொடியூசராக இருந்தார். இயக்குனருக்கு வந்து இந்த கதையை வைத்துட்டு இந்த கதையை வந்து கருப்பு வெள்ளை திரைப்படமாக எடுக்கணும் அப்படிங்கிறதான் அவருடைய எண்ணமாக இருந்தது. ஆனால் இந்த கதையை கேட்டதுக்கப்புறம் தயாரிப்பாளர் ராஜ்கண் என்ன சொல்லிக்காது, இல்லை இல்லை இந்த படத்தை வந்து நம்ம வந்து வண்ணப்படமாக எடுக்கலாம், இது ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா இந்த இந்த படம் வந்து எல்லாமே வெளியில் அவுட்டோரில் வரப்போகுது அப்படின்னப்ப தயாரிப்பாளருக்கு வந்து இதை வந்து நம்ம வண்ணப்படமாக எடுக்கணும் அப்படின்னு தீர்மானித்தார். தீர்மானித்து முன்பணமாக 5 ரூபாயை இயக்குநருடைய பாக்கெட்டில் வச்சாராம். கதை கேட்டுட்டு சரி நம்ம இந்த படம் பண்ணலாம் அப்படின்னு. இந்த படத்தோட பட்ஜெட் அந்த காலகட்டத்தில் 5 லட்சம் ரூபாய். இந்த படத்தில் வந்து கதாநாயகனாக நடித்த கமலுக்கு வந்து 27,500 ரூபாய், கதாநாயகி ஸ்ரீதேவி அவர்களுக்கு வந்து 9,000 ரூபாய், ரஜினி அவர்களுக்கு வந்து 2,500 ரூபாய். இந்த திரைப்படத்தில் அவர் ஒரு வில்லன் கதாபாத்திரத்தை ஏற்று நடித்திருப்பார். இந்த படத்துக்கு வந்து ஒளிப்பதிவாளராக அப்போ அந்த ஆரம்ப காலகட்டத்தில் இருந்து பாலு மகேந்திரா அவர்களை தான் போடணும்னு சொல்லிட்டு இயக்குனர் நினைச்சாராம். ஆனால் அந்த சமயத்தில் பாலு மகேந்திரா அவர்கள் வேறு திரைப்படங்களுக்கு வந்து இருந்ததுனால அவரால் வந்து வேறு ஒருத்தரை, நிவாஸ் அவர்களை வந்து இந்த படத்துக்கு ஒளிப்பதிவாளராக பயணம் செய்தார். இந்த படத்தில் வந்து நிவாஸ் அவர்கள் வந்து ரொம்ப அழகாக ஒளிப்பதிவு செய்ததன் காரணமாக வந்து அதுக்கு அடுத்து வந்து நிறைய படங்கள், 5-6 படங்களுக்கு வந்து தொடர்ந்து திரு நிவாஸ் அவர்கள் தான் பாரதிராஜா அவர்களுக்கு வந்து ஒளிப்பதிவாளராக இருந்தார். இந்த 16 வயதினிலே படத்தில் வந்து அந்த செந்தூர் பூவே பாடலுக்காக எஸ் ஜானகி அவர்களுக்கு வந்து தேசிய விருது வந்து கிடைத்தது. இதில் வந்து சுவாரஸ்யமான விஷயம், இந்த பாடலை எழுதியது வந்து கங்கை அமரன் அவர்கள் தான். அவர் வந்து என்ன சொல்லுவாரா, என்ன சொல்லியிருக்காரு ஒரு பேட்டியில் வந்து, செந்தூரப்பூ அப்படின்னு நிஜமாக ஒரு பூவே கிடையாது, அது வந்து அந்த பாட்டு டியூனுக்கு வந்து ஒரு வார்த்தை வந்து அழகாக உட்காரணும் அப்படிங்கிறதுக்காக செந்தூரப்பூ அப்படின்னு வைத்துட்டாங்க. ஆமாம், செந்தூரம் அப்படின்னா அந்த நிறத்தை குறிப்பது தானே, சிவப்பு நிறத்தை, அந்த நிறத்தில் இருக்கிற அந்த பூன்னு வச்சுக்கலாம், ஆனால் வந்து ஸ்பெசிஃபிக்காக செந்தூரப்பூ அப்படின்னு ஒன்று இல்லை அப்படின்ட்டு சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் அந்த திரைப்படத்தில் வந்து அந்த காந்திமதி அவர்கள் குருவம்மா அப்படின்னு ஒரு கதாபாத்திரம் செய்திருப்பாங்க. ரொம்ப ஒரு நல்ல கதாபாத்திரம், அதாவது நான் முதல்ல சொன்ன மாதிரி ஒரு படத்துடைய அந்த கதாபாத்திரத்தை வந்து அந்த ஒரு சில காட்சிகளையே நிறுவிடுவார். இந்த குருவம்மா வந்து படத்தில் வர எல்லா கதாபாத்திரங்கிட்டையும் சிடு சிடுன்னு ஒரு பேசுகிற ஒரு கதாபாத்திரம் தான். ஆனால் இந்த படத்தோட கதாநாயகன்கிட்ட மட்டும் வந்து சப்பானி அப்படிங்கிற அந்த கதாநாயகனிடம் மட்டும் ரொம்ப அன்பாக பேசக்கூடிய ஒரு பாத்திரமாக அமைத்திருப்பார்.
இந்த பஞ்சரலாக் சொன்னால இந்த சந்தைக்கு போகணும், ஆத்தா வையும் காசு கொடு, அதுக்கப்புறம் ஆத்தா ஆடு வளர்த்தா, கோழி வளர்த்தா, நாயை வளர்க்கலாம், அதுக்கு பதிலாக வந்து இந்த சப்பானியை தான் வளர்த்தா, அப்புறம் வந்து நிறைய இது போன்ற வசனங்கள்லாம் இந்த திரைப்படத்தில் நிரம்பி இருக்கும். 16 வயதினிலே அழுத்தம் திருத்தமாக திரு பாரதிராஜா அவர்களை இந்த தமிழ் திரையுக்குள் செலுத்தியது.

புதுமைப்பெண், பாரதி ராஜாவின் புதுமைப்பெண் அப்படின்னு தான் இந்த படத்திற்கான அந்த போஸ்டர்ஸ் வந்து தெருவெங்கிலும் ஒட்டியிருக்கும். இந்த படம் பார்த்தது வந்து எனக்கு ஞாபகம் இருக்குது. அபிராமி தியேட்டர், சென்னையில் வந்து அபிராமி தியேட்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு திரையரங்கில் வந்து இந்த படம் வந்தது. அப்போல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா 2.90 ரூபாய் தான் டிக்கெட்டு. ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த ஒரு அட்வான்ஸ் புக்கிங் பண்ணணும், அது இல்லை அப்படின்னா வந்து நம்ம க்யூவில் நின்று டிக்கெட் வாங்கணும். ரொம்ப அதிக அளவில் பேசப்பட்ட திரைப்படம். அந்த காலகட்டத்தில் பார்த்திங்க அப்படின்னா திரு பாலச்சந்தர் அவர்களும் வந்து தமிழில் வந்து மிகச்சிறந்த இயக்குநராக இருந்து நிறைய வெற்றி படங்களை கொடுத்து கொண்டிருந்தார். அவருடைய கதையமைப்பு வந்து, கதை களம் வந்து பெரும்பாலும் பெண்களை மையமாக கொண்டிருக்கும், குடும்பத்தை மையமாக கொண்டிருக்கும். அந்த பெண்களுக்கு ஏற்படக்கூடிய அந்த சவால்களையெல்லாம் வைத்து எடுக்கக்கூடிய படம். அவர் வந்து பெரும்பாலும் வந்து கிராமத்து பக்கம் வந்து போனதில்லை. ஒரு வீடு, பெரிய வீடு இருக்கும், அந்த வீட்டுக்குள்ளவே தன்னுடைய காட்சிகளை சிறப்பாக செய்து கொண்டிருந்த தருணம். அந்த நேரத்தில் நம்முடைய பாரதிராஜா அவர்கள் இப்படி ஒரு ஒரு பெண், புதுமை பெண் அப்படின்னு ஒரு ஒரு கதாபாத்திரத்தை ஒரு திரைப்படமாக எடுத்துக்கொண்டு வந்தார். அதாவது அந்த கதாபாத்திரத்தை செய்தவர் வந்து ரேவதி அவர்கள். ரேவதி அவர்கள் வந்து தெரியும் நம்ம மண்வாசனை திரைப்படத்தில், திரு பாரதிராஜா அவர்களால் தான் வந்து முதல் படம், அவர் தான் கதாநாயகியாக அறிமுகம் செய்தார். அதுக்கு பிறகு பார்த்தீங்க அப்படின்னா கைதியின் டைரி அப்படின்னு ஒரு அவருடைய டைரக்ஷன்லேயே நடித்தாங்க. அதுக்கப்புறம் புதுமை பெண் திரைப்படமும் அவங்க நடித்தது தான். இந்த ஒரு ஒற்றை வசனத்தில் வந்து அந்த படத்தோட அந்த கதையை வந்து சொல்கிறது வந்து மிக அருமையாக இருக்கும். இந்த புதுமை பெண் திரைப்படம் வந்து ஒரு ஒரு சில சூழ்நிலையின் காரணமாக ஜெயிலுக்கு போயிடுறார் கணவர். அந்த கணவரை வந்து மீட்டெடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த பெண் வந்து எவ்வளோ ஒரு போராட்டம், இந்த பாடல் வந்து அது குறித்தது தான். அவங்க வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டு எவ்வளோ வேறு வேறு வேலைகளை செய்து பணத்தை சேர்த்து வந்து அவங்க வந்து தன்னுடைய கணவருக்காக அந்த கோர்ட்டில் வந்து அவங்க கேஸ் நடத்திட்டுருக்க அந்த காலகட்டத்தில் வந்து அந்த கணவர் வெளியே வந்துட்டு அவர் வந்து தன்னுடைய மனைவியே சந்தேகப்படும்போது இந்த ஒற்றை வார்த்தையில் அவங்க கேட்கக்கூடிய சில கேள்விகள் தான் வந்து அந்த பாத்திரத்தை வந்து ஒரு புதுமை பெண்ணாக மாற்றும். அதாவது பெண்கள் வந்து என்ன தான் கணவன் சொன்னாலும் அதை ஏற்றுக்கிட்டு அடிமையாக இருக்க தேவையில்லை, அவங்க அவங்களோட மனசில் அவங்க வந்து அதெல்லாம் பொறுத்துட்டு போகணுன்னு அவசியம் இல்லை அப்படின்னு

அறிவுறுத்திய படம் தான் இது. அதுவும் இந்த படத்தில் வந்து சில அந்த ஒருவரி வசனங்கள் வந்து மிகவும் புகழ்பெற்றது. அதாவது எப்படி வந்து அந்த கதாநாயகனுடைய தாய் வந்து ஒரு விதவையாக கணவனை இழந்த ஒரு பெண்ணாக எப்படி வந்து ஒரு மகனையும் மகளையும் வளர்த்தெடுத்தாங்களோ அந்த ஒரு ஒரு ஆவேசமும் ஒரு உணர்ச்சியும் தான் எனக்கும் இருக்குது. அதில் தான் நானும் வந்து நிறைய போராடி பணம் சேர்த்து உன்னை வெளியே கூட்டுட்டு வந்தேன் அப்படிங்கிற அந்த உண்மையை வந்து அவங்க வந்து அந்த கதாநாயகனிடம் சொல்லும் அந்த இடம்தான் அந்த புதுமை பெண் அப்படிங்கிற அந்த படத்துடைய டைட்டில், பாரதி ராஜாவின் புதுமை பெண். ஏன்னா வந்து புதுமை பெண் அப்படிங்கிற பேரில் வந்து ஏற்கனவே ஒரு பழைய திரைப்படம் ஒன்று வந்திருந்தது, அதனால் பாரதி ராஜாவின் புதுமை பெண் அப்படின்ட்டு இந்த படம் மிகவும் பெருமளவில் பேசப்பட்ட ஒரு திரைப்படம்.

இந்த ஒரு இசையை கேட்டவுடனே நீங்கள் எல்லோரும் கண்டுபிடிச்சிருப்பீங்க இல்லையா, இது எந்த திரைப்படத்தோட பிஜிஎம் அப்படின்னுட்டு. முதல் மரியாதை திரைப்படத்தோட அந்த அந்த படத்தில் வரக்கூடிய அந்த பின்னணி இசை தான் நம்ம இப்போ கேட்டது. அதுக்கு முன்னாடி முதல்ல நான் ஒன்று போட்டேன் பாருங்கள், நாடோடி தென்றல் அப்படிங்கிற அந்த திரைப்படம், அதுவும் வந்து பாரதிராஜா அவர்களுடைய இயக்கம் தான். அது வந்து கொஞ்சம் இந்த பீரியட் மூவி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆங்கிலேயருடைய ஆட்சி காலத்தில் எடுக்கப்பட்ட ஒரு திரைப்படமாக அது இருந்தது. அதுலேயும் வந்து இசை ரொம்ப அமோகமாக இருக்கும். அந்த அந்த படத்தில் நடித்த அந்த கதாநாயகர் கார்த்திக் வந்து பார்த்திங்கன்னா எல்லா திரைப்படத்துலையுமே கொஞ்சம் துரு துருன்னு இருக்கக்கூடிய ஒரு கதாபாத்திரமாக தான் இருப்பார் அவர். அவருடைய அந்த அந்த நேச்சுரல் கேரக்டரை மாற்றாமையே இந்த ஒரு பீரியட் மூவிலையும் வந்து அவர் அதே மாதிரி ஒரு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு துரு துருன்னு இருக்கக்கூடிய ஹீரோவாகவே வந்து பாரதிராஜா அவர்கள் காட்டியிருப்பார்கள். அந்த படத்தில் அறிமுகப்படுத்தப்பட்ட நடிகை தான் ரஞ்சினி. நம்ம எல்லாருக்குமே தெரியும்ல, பாரதிராஜா அவர்கள் அறிமுகப்படுத்துகிற எல்லா ஹீரோயினுக்குமே ஆர் அப்படிங்கிற எழுத்தில் ஆல்பபெட்டில் தொடங்குற மாதிரி தான் பேர் வைப்பார். ராதிகா, ராகினி, ரஞ்சினி, ராதா, ராத் அப்படின்னுட்டு, ரேவதி அப்படின்னு சொல்லிகிட்டே போகலாம். இந்த படம், அதாவது இந்த முதல் மரியாதை திரைப்படத்தை குறித்து பேசுவதற்கு வந்து நிறைய விஷயங்கள். அந்த காலகட்டத்தில் சிவாஜி கணேசன் வந்து எவ்வளோ வித்தியாசமான பல கதாபாத்திரங்கள் நடித்திருந்தாலும் அவர் வந்து ஒரு நடிகர் திலகம் இல்லையா, ஆனால் அவரை வந்து அடக்கி வாசிங்க, அடக்கி வாசித்தார் இந்த திரைப்படத்தில் அப்படின்னு வந்து அந்த காலகட்டத்தில் எல்லாருமே சொல்லுவாங்க. ஆனால் சிவாஜி அவர்கள் வந்து அவருக்கு என்ன வந்து ஒரு இயக்குனர் வந்து அவர்கிட்ட என்ன எதிர்பார்க்குறாங்களோ அதை கொடுக்கறதுல வந்து தீர வல்லாதி, என்ன சொல்கிறது, வில்லாதி வில்லன் இல்லையா அவர். ஸோ இந்த படத்தில் வந்து அவருடைய கதாபாத்திரம் கொஞ்சம் அமைதியாக இருக்கக்கூடிய ஒரு கதாபாத்திரம், ஒரு ஒரு என்ன சொல்கிறது, இயற்கையாக ஒரு கிராமத்தில் இருக்கக்கூடிய ஒரு கதாபாத்திரமாக அமைந்தது. பாரதிராஜா வந்து ஒரு இளம் இயக்குனர் அந்த காலகட்டத்தில். சிவாஜி வந்து, சிவாஜி அவர்கள் வந்து நிறைய திரைப்படங்களை நடிச்சுட்டு எங்கேயோ பிரம்மாண்டத்தில் இருந்த சமயத்தில் கூட அவர் ஒரு புது இயக்குனர், ஒரு அவர் வந்து என்ன சொல்கிறாரோ அதை கேட்டு அதுக்கேற்ற மாதிரி நடித்தார் அப்படின்னு நிறைய நேர்காணல்களில் வந்து திரு பாரதிராஜா அவர்கள் சொல்லியிருக்கார். எல்லா பெரும்பாலான திரைப்படங்கள் வந்து காதல் திரைப்படங்கள் தான். நம்ம அதாவது இந்த புதுமை பெண் போன்ற இப்போ புரட்சிகரமான திரைப்படமாக இருந்தால் கூட அந்த படம் ஆரம்பிக்கிறது வந்து ஒரு ஒரு காதல் அடிப்படையில் ஆரம்பித்த திரைப்படங்கள் தான். 30-க்கும் மேற்பட்ட திரைப்படங்களில் ஒரு தீவிரமான ஒரு காதலை, வித்தியாசமான காதல்களை வந்து கையாண்டிருப்பார். தமிழ்நாட்டில் வேறு எந்த இயக்குனரும் இது மாதிரி வேறு வேறு ஆங்கிளில், வேறு வேறு டைமென்ஷனில் வந்து கையாண்டதில்லை அப்படின்னே சொல்லணும். பதின் பருவத்து காதலுக்கு வந்து ஒரு அலைகள் ஓய்வதில்லை அப்படின்னு ஒரு திரைப்படம். நடுத்தர வயது காதலுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சத்யராஜும் ரேகா அவர்களும் நடித்த அந்த கடலோர கவிதைகள், இதுவும் ஒரு கிராமம், அதாவது கடற்கரையை வந்து பேக்ரவுண்டாக வச்சு எடுக்கப்பட்ட ஒரு படம். அலைகள் ஓய்வதில்லை அப்படின்னுட்டு, மன்னிக்கணும், கடலோர கவிதைகள் அப்படின்னு நடுத்தர வயது காதலுக்கு வந்து ஒரு கடலோர கவிதைகளை எடுத்தார். அது மாதிரி கொஞ்சம் இன்னும் ஒரு வயது முதிர்ந்த காதலுக்கு அப்படின்னா ஒரு முதல் மரியாதை. ஏன் அப்படின்னா அந்த கதாபாத்திரத்துக்கு வந்து ஒரு ஒரு மகள், அவளுக்கு கல்யாணம் ஆகி ஒரு குழந்தை, பேரம் பேத்தி அப்படின்னு இருக்கிற மாதிரி ஒரு முதிர் வயது காதலுக்கு வந்து முதல் மரியாதை திரைப்படம் அப்படின்னு சொல்லிட்டே போகலாம். இன்னும் பார்த்திங்கன்னா இந்த 16 வயதில் நம்ம முதல்ல பேசணும் இல்லையா, அந்த திரைப்படத்துலேயும் வந்து காதல் என்பது வெறும் உடலை சார்ந்தது மட்டுமல்ல மனதை சார்ந்தது அப்படிங்கிறத வந்து ரொம்ப அருமையாக சொல்லியிருப்பாங்க. இன்னும் நம்ம அடுத்து ஒரு பாடல் கேட்க போகிறோம், காதல் ஓவியம் அப்படிங்கிற அந்த திரைப்படம். அதுலேயும் வந்து ஒரு நிறைவேறாத காதலின் தவிப்பை பற்றியது தான் அந்த ஒரு படம். அதாவது ஒரு கண் பார்க்க முடியாத ஒரு ஹீரோ வந்து எப்படி அந்த ஓசை, அந்த அந்த கதாநாயகியின் கால் அடி ஓசை இருக்கு இல்லையா, அந்த கொலுசு ஓசை, அவள் நடக்கிற அந்த ஓசை, அதை வைத்து இவங்க தான் அந்த நாயகி, தான் காதலித்த நாயகி அப்படிங்கிறத உணர்ந்து அந்த ஒரு மன போராட்டத்தை மிக அழகாக சொல்லக்கூடிய படம் காதல் ஓவியம். அதுலேருந்து ஒரு நல்ல பாட்டு வரப்போது நம்ம அடுத்து கேட்கலாம். அது மட்டும் இல்லை, பார்த்தீங்கன்னா கல்லுக்குள் ஈரம் அப்படின்னு ஒரு தலை காதலோட அவஸ்தையை குறித்து பேசியது வந்து கல்லுக்குள் ஈரம் அப்படிங்கிற ஒரு திரைப்படம். அதுக்கப்புறம் மண்வாசனை. மண்வாசனை வந்து இந்த உறவு முறைகளுக்குள்ள ஏற்படுகின்ற காதல், அதில் குடும்பத்தில் ஏற்படுகின்ற பிரிவு அப்படிங்கிறத வைத்து எடுக்கப்பட்ட படம் தான் மண்வாசனை.
இப்படி காதலை வந்து வேறு வேறு விதமாக ஒரு ஒரு ஊர்லேயா நமக்கு கொண்டு போய் காட்டினார். அதாவது வயலும் வயலை சார்ந்த இடத்துலையும் பார்த்துருக்கோம், மலையும் மலையை சார்ந்த இடத்துல பார்த்துருக்கோம், கடலும் கடலை சார்ந்த இடமும் அப்படின்ட்டு நம்மளை வந்து என்ன ஐந்திணைகளுக்கும் கொண்டு போய் தன்னுடைய காதல் படங்களை நமக்கு விருந்தாக படைத்திருக்கிறார் திரு பாரதிராஜா அவர்கள்.

நாம் கேட்ட இந்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் கருத்தம்மா 90களின் ஆரம்ப கட்டத்தில் வந்து பெண் குழந்தை பெண் சிசு கொலை வந்து தமிழகத்தில் நடந்து கொண்டிருந்த அந்த சமயம், அதாவது இந்த கள்ளிப்பால் கொடுத்து பெண் குழந்தைகளை வந்து கொல்வது வந்து கொஞ்சம் நடந்து கொண்டிருந்த அந்த நேரத்தில் வந்து அரசியலில் வந்து நிறைய சட்டங்கள்லாம் எழுதப்பட்டு அதை வந்து அவங்க ஸ்ட்ரிக்டாக இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னு முயற்சி செய்து கொண்டிருந்தாலும் இது வந்து கிராமப்புறங்களில் நிறைய நடந்தது. அதை வந்து ஒரு கதைக்களமாக கொண்டு எடுத்த படம் தான் அந்த கருத்தம்மா அப்படிங்கிற அந்த திரைப்படம். இந்த அதாவது இளையராஜா பாரதிராஜா வைரமுத்து அவர்களுடைய கூட்டணி வந்து உடைந்துட்டு புதிய இசை இமைப்பாளராக ஏ ஆர் ரஹ்மான் அவர்கள் வந்து வந்திருந்த சமயம், அந்த சமயத்தில் அவரோடு கூட்டணி சேர்ந்து இந்த படம் வந்துச்சு. அதனால் அந்த பாடல்களுடைய அந்த இசை அமைப்பு வந்து நிறைய வித்தியாசங்கள், அதாவது இதற்கு முன்பாக இருந்த படங்களில் அவர் வந்து கிராமமும் கிராமத்துக்கு பின்புலமாக இருக்கக்கூடிய இசையையே நம்ம கேட்டு பழகியிருந்தாலும் இந்த படத்தில் வந்து ஒரு புது ஒரு என்ன சொல்கிறது புதுசாக வேறு ஒரு தினுசான ஒரு இசையை வந்து நம்ம கிராமத்து படத்துக்கு வந்து கேட்டோம். முதல் முதல்ல இந்த பாடலை கேட்கும் போதெல்லாம் எனக்கு வந்து ஒன்று ஞாபகம் வரும், செங்காட்டு சில்லி செடி சில்லென்று பூவெடுக்க அப்படின்னு வருது. அது என்ன சில்லி செடினா என்ன, தமிழில் ஏதாவது இல்லை சில்லி அப்படிங்கிற அந்த அந்த செடியை வந்து சில்லி செடி அப்படின்னு சொல்கிறாங்களா அப்படின்னு யோசிப்பேன். ஏன்னா வந்து ரஹ்மான் அவர்கள் வந்து வந்திருந்த சமயத்தில் வந்து வைரமுத்து அவர்களே வந்து நிறைய வார்த்தைகள் வந்து புது புது வார்த்தைகளாக நம்ம பாடல்களில் பார்க்க முடியும். இது என்ன உங்கள் யாருக்காவது தெரியுமா, சில்லி செடி அப்படிங்கிறது அப்படின்னு தமிழில் எதனா நிஜமாகவே வந்து சில்லி செடி அப்படின்னு ஏதாவது இருக்கா, இல்லை வந்து அவங்க அந்த பச்சை மிளகா சில்லியை தான் அவங்க அப்படி சொல்கிறாங்களான்னு தெரியல. ரொம்ப சுவாரஸ்யமான நல்ல திரைப்படம் இது. இந்த திரைப்படமும் வந்து அவருக்கு வந்து தேசிய விருதுகளை பெற்றுக் கொடுத்தது, நிறைய விருதுகளை வாங்கியிருக்கிறார் நம்முடைய இயக்குனர் சிகரம் அவர்கள், தேசிய அளவில் அப்புறம் வந்து நம்முடைய தமிழகம் அளவில் அப்படின்ட்டு நிறைய விருதுகள், தேசிய அளவில் பத்மஸ்ரீ விருதுகளையே வந்து திரு பாரதிராஜா அவர்கள் வாங்கியிருந்தார். ஆனால் வந்து சில காரணங்களுக்காக ஒரு காலகட்டத்தில் வந்து அதை அவர் திருப்பி கொடுக்கவும் செய்தார். அவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதற்கு முன்பாக பாரதிராஜாவுக்கு முன்பாக இருந்த இயக்குனர்கள் வந்து அதிக அளவில் வந்து பத்திரிகைகளுக்கு பேட்டி கொடுக்கறது இது மாதிரியான விஷயங்கள், அந்த அப்போல்லாம் வந்து பத்திரிகைகளுக்கு பேட்டி கொடுக்கறது தானே ரொம்ப ஒரு என்ன சொல்கிறது ஒரு கம்யூனிகேஷனே அப்படியே பார்த்தோம்னாவே வந்து நம்ம இதழ் வார இதழ் மாறை மாத இதழ் அந்த குமுதம் கல்கி குங்குமம் ஆனந்த விகடன் இது போன்ற பத்திரிகைகளுக்கு பேட்டி கொடுப்பது வந்து நிறைய இயக்குனர்கள் வந்து அதை பெருமளவில் செய்ய மாட்டாங்க. ஆனால் பாரதிராஜா அவர்கள் வந்து தன்னோட முதல் படம் வந்து வெளிவந்த சமயத்தில் இருந்தே வந்து நிறைய அவர் வந்து மக்களோட தொடர்பில் இருக்கணும் அப்படின்ட்டு இது மாதிரி பத்திரிகைகளுக்கெல்லாம் வந்து நிறைய பேட்டி கொடுப்பார். அவர் அவருடைய இந்த ஆர்வத்தை பார்த்து அவரும் தன்னுடைய கருத்துக்களை பதிவு செய்கின்ற அந்த விதத்தை பார்த்து எம்ஜிஆர் அவர்களே வந்து அவரை வந்து அரசியலில் வரணும் அப்படின்னு கேட்டுக்கொண்டதாகவும் தகவல்கள் இருக்குது. அதன் பிறகு பார்த்தீங்க அப்படின்னா திரு கருணாநிதி அவர்களும் கேட்டிருக்காங்க, அப்புறம் நம்முடைய செல்வி ஜெயலலிதா அம்மா அவங்களும் வந்து பாரதிராஜா அவர்கள் நீங்கள் வந்து கண்டிப்பாக அரசியலுக்கு வரணும் எங்களோட கட்சியில் சேரணும் அப்படிங்கிற மாதிரியான அவருக்கு வந்து அழைப்பு வந்திருக்கு. ஆனால் அவர் வந்து அதை ஒவ்வொருத்தர்கிட்டையும் எல்லார்கிட்டேயுமே வந்து அதை வந்து தவிர்த்திருக்கிறார். ஏன்னா வந்து அவருக்கு அவருடைய குணம் தெரியும், அவரே வந்து என்ன சொல்லியிருக்கார், நான் வந்து ஒரு ஓட்டவாகி எனக்கு வந்து இந்த கருத்தை இங்கே சொல்லணுமா சொல்லக்கூடாதா அப்படின்னு யோசித்து பேச மாட்டேன், என் மனசில் தோன்றுதான் நான் அப்படியே பளிச்சுன்னு வெளியே சொல்லிடுறேன், அந்த பழக்கம் இருக்கிறதுனால அரசியலுக்கு வந்தேனா எனக்கு சரியாக வராது அப்படிங்கிற அந்த ஒரு தெளிவு வந்து அவருக்கு கடைசி வரைக்கும் இருந்துச்சுன்னே சொல்லலாம். அவர் எந்த ஒரு அரசியல் சார்பு இல்லாமல் எந்த ஒரு கட்சியின் சார்பு இல்லாமல் எப்போதுமே தன்னுடைய கருத்துக்களை வந்து சினிமா மூலமாகவே வந்து பதிவு செய்து இருக்கிறார். நம்ம இப்போ கேட்டோம்ல இந்த தென்மேற்கு பருவக்காற்று, இந்த பாடலில் வரக்கூடிய அந்த நான் என்றும் நீ என்றும் அப்படிங்கிற அதே வார்த்தை அதே பொருளில் வந்து வேதம் புரிது திரைப்படத்துலேயும் ஒரு பாடலில் வரும். எனக்கு கொஞ்சம் இந்த பாட்டு இந்த லைன் வேறு படத்தில் வேறு பாட்டெலாம் எங்கே வருது அப்படின்னு கொஞ்சம் அடிக்கடி யோசிப்பேன், அப்போ சட்டன் ஞாபகம் வந்துச்சு. இவர் வந்து இவருடைய படங்களில் வந்து திரு பாரதிராஜா அவர்களுடைய படங்களில் வந்து இந்த எடிட்டிங் வந்து ஒரு வித்தியாசமான ஒரு அமைப்புகளோடு சில குறியீடுகளை காட்டக்கூடியதாக இருக்கும்.
வேதம் புதிது படமும் ரொம்ப முக்கியமான படம். அது எந்த அளவுக்கு முக்கியமானது அப்படின்னா, வேதம் புதிது போன்ற ஒரு திரைப்படத்தை வந்து இன்றைக்கி நினச்சாலும் நம் மற்றவங்க யாராவது வந்து அவ்வளோ துணிச்சலாக அதை எடுப்பாங்களா அப்படிங்கிறத நம்ம வந்து யோசிக்கணும். சுய சாதி மறுப்பு, மனித நேயம், இதெல்லாம் இணைந்து ஒரு காவியமாக மக்களின் கண்முன்னே வைக்கப்பட்ட படம் தான் வந்து வேதம் புதிது. இந்த கதாபாத்திரம் நம்ம சொன்ன மாதிரி எப்படி வந்து ஒரு முதல் மரியாதைக்கு வடிவுக்கரசி வந்து ஒரு நெகட்டிவ் கேரக்டர் பண்ணியிருந்தாலும் இன்றளவும் வந்து அந்த படத்தில் அந்த வடிவுக்கரசி கதாபாத்திரம் வந்து ஓ அந்த படமா அப்படின்னு அவங்களுக்கு வந்து அது ஒரு நச்சுன்னு இருந்த திரைப்படம். காந்திமதி அவர்களுக்கு வந்து 16 வயது நிலை குருவம்மா எப்படி ஒரு கதாபாத்திரமோ, அதே மாதிரி இந்த வேதம் புதிதில் சரிதா அவர்களுக்கு வந்து ரொம்ப அற்புதமான கதாபாத்திரம். ஆனால் அது அந்தளவு பேசப்படலை. ஆனாலும் வந்து அவர் அந்த கண்ணை சுருக்கி பார்த்து பேசுகிறது அப்படின்னு சில காட்சிகள்லாம் வந்து ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் அந்த படம். நம்ம பாரதிராஜா வந்து இப்படி தானா இதே மாதிரி காதல் மட்டும்தான் எடுப்பாரா? இல்லை, அவர் இந்த அரசியல் அடிமை தனத்தம் குறித்து சாட்டையடி படம் எடுத்தது தான் என்னுயிர் தோழன் அப்படிங்கிற அந்த திரைப்படம். அந்த திரைப்படம் வந்து திராவிட கட்சிகளெல்லாம் வந்து மிக அதிக அளவில் விமர்சித்தார்கள். அவர் வந்து நிறைய பேரை எதிர்த்துக்கிட்டு அந்த திரைப்படத்தை வந்து அவர் வெளியிட்டார் அப்படின்னு தான் சொல்லணும். அந்த திரைப்படம் வந்து அதிக அளவு வெற்றி பெறலை. ஆனாலும் வந்து இளைஞர்களை வந்து எப்படி ஒரு தவறான பாதையில் ஒரு கட்சி வந்து எடுத்துக்கொண்டு போகிறது, அது செய்யக்கூடாது அப்படிங்கிறத உணர்த்திய அந்த திரைப்படம் வந்து என்னுயிர் தோழன். அந்த திரைப்படம் வந்து எந்த காலகட்டத்திற்கும் பொருத்தமானதாக இருக்கும். இந்த அரசியல் கட்சிகள் இருக்கவங்க வந்து அதை எப்போவுமே பார்த்துட்டு அது அவர் சொல்கிற அந்த கருத்தை வந்து புரிந்து கொண்டார்கள் அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம வந்து அடுத்து வந்து ஒரு அழகான ரொம்ப அருமையான பாடல், காதல் ஓவியம் திரைப்படத்திலிருந்து.

நேர்களை நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரிஸ்பன் நகரத்திலிருந்து 4EB தமிழ் ஒலி வழங்கும் எண்ணிமக்குரிகை நிகழ்ச்சி. இன்று இந்த நிகழ்ச்சியை உங்களுக்காக உங்களோடு பேசிக் கொண்டிருப்பது யசோதா ஹரி. நாம் வந்து இன்று இயக்குனர் சிகரம் மறைந்த திரு பாரதிராஜா அவர்களுக்கு அஞ்சலி செலுத்தும் விதமாக அவருடைய படங்களை குறித்தும் பாடல்களை கேட்டுக்கொண்டும் அவருடைய அந்த சுவாரஸ்யமான சில விஷயங்களை பகிர்ந்து கொண்டும் இருக்கிறோம். கிட்டத்தட்ட 49 வருடங்களுக்கு முன்பாக 16 வயது நிலை திரைப்படம் 1977 வந்துச்சு. தொடர்ந்து நிறைய திரைப்படங்களில் இயக்கினார். இயக்குவது வந்து கொஞ்சம் சிரமமாக இல்லை வந்து உடல் ஆரோக்கியம் காரணமாக செய்ய முடியலை, அந்த ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் நிறைய இருக்குது, அது வேறு சில காரணங்களுக்காக அவர் வந்து திரைப்படம் எடுப்பது குறைந்த போது அவர் வந்து நடிப்பில் வந்து தன்னை வந்து அதிக அளவு வெளிப்படுத்தி கொண்டார் திரு பாரதிராஜா அவர்கள். ஆரம்ப காலகட்டத்திலேயே வந்து அந்த கிழக்கே போகும் ரயில், அதுலேருந்து வளர்ந்து கல்லுக்குள் ஈரம், தாவணி கனவுகள் அப்படின்னு நிறைய திரைப்படங்களில் அப்படியே ஒரு கொஞ்சம் கொஞ்சம் சீன்ஸ் வந்து தொடர்ந்து வந்து கொண்டே இருந்தார். 2004 வந்து ஆயுத எழுத்து, மணிரத்னம் அவர்கள் இயக்கிய அந்த திரைப்படத்தில் வந்து சூர்யா மாதவன் அவங்கெல்லாம் நடித்த அந்த திரைப்படம், அந்த திரைப்படத்தில் வந்து ஒரு முக்கியமான ஒரு நெகட்டிவ் கேரக்டர், ஒரு வில்லன் கேரக்டர் வந்து ரொம்ப அசத்தலாக பண்ணியிருப்பார். நடிப்பிற்காக வந்து பாண்டிய நாடு அப்படிங்கிற திரைப்படத்தை நடித்ததற்காக விஜய் அவார்ட்ஸை கூட வென்றிருக்கிறார் நம்முடைய இயக்குனர் சிகரம் பாரதிராஜா அவர்கள். நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி எப்படி விதவிதமாக காதலை வந்து ஒரு 15 வயது காதல், இளம் வயது காதல், ஒரு முதிர்ச்சி அடைந்த காதல் அப்படின்னு வேறு வேறு வயது குரூப்புக்கு ஏற்ற மாதிரி எடுத்து இருக்கிறாரு. அரசியலை குறித்து படம் எடுத்திருக்காரு, அதுக்கப்புறம் சாதி எதிர்ப்பு கொடுத்து படம் எடுத்திருக்காரு. அவ்வளோதானா? இல்லைங்க, இன்றளவும் நம்முடைய தமிழ் சினிமாவில் த்ரில்லர் படம் அப்படின்னா கண்டிப்பாக எல்லார் நினைவுக்கும் வருவது சிகப்பு ரோஜாக்கள். அந்த திரைப்படம் அந்த 80கள் அந்த காலகட்டத்தில் வந்து மிகவும் அருமையாக அந்த பின்னணி இசையாகட்டும், திரைக்கதையாகட்டும், காட்சி அமைப்புகளாகட்டும் எல்லாமே வந்து பிரமிக்க வைக்கக்கூடிய அளவில் எடுக்கப்பட்ட அந்த திரைப்படம் தான் சிகப்பு ரோஜாக்கள். அதாவது அந்த ஜோனரையும் அந்த திரைப்படத்தில் அதையும் வந்து விட்டு வைக்கல அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். பாரதிராஜா அவர்களுக்கு வந்து எல்லாத்தையும் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் வந்து எப்பவுமே இருந்துகிட்டே இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும். அவர் வந்து இயக்கியிருக்கிறாரு, நடிச்சிருக்காரு, அதோடு விட்டாரா, அவருக்கு வந்து இந்த டப்பிங் ஆர்டிஸ்டாக கூட இருந்திருக்காரு. அதாவது அவரை தவிர நிறைய பேருக்கு வந்து அவருடைய குரல், அதாவது அந்த என் இனிய தமிழ் மக்களே அப்படிங்கிற அந்த ஒரு ஒத்தை வரி வந்து அவ்வளோ ஒரு கைத்தட்டல்களில் வந்து தியேட்டர்ஸில் திரையரங்குகளில் கேட்க வைத்தது. கதாநாயகர்களுக்கு அது மாதிரி கைத்தட்டல் கிடைக்கும், இல்லை வில்லன் சில வில்லன்களுக்கு பிடிக்கும், அவங்களுக்கு கிடைக்கும். ஒரு இயக்குனருக்கு அந்த முதல் வார்த்தை படம் ஆரம்பிக்கும் போது அந்த இரு கரம் கூப்பி அவர் வந்து அந்த கை அந்த வணக்கம் சொல்கிற அந்த ஒரு காட்சிக்கே வந்து அப்படி ஒரு விசில் பறந்த காலகட்டம். அவருடைய குரலுக்கு வந்து அவ்வளோ ஒரு மகிமை இருந்தது அப்படின்னே சொல்லணும். நிறம் மாறாத பூக்கள் அந்த படத்தில் வந்து அதனுடைய நாயகன் விஜயன் அவர்களுக்கு வந்து திரு பாரதிராஜா அவர்கள் தான் வந்து அந்த டப்பிங் வாய்ஸ் கொடுத்துருப்பாரு. அதுக்கப்புறம் அலைகள் ஓய்வதில்லையில் வந்து அந்த கதாபாத்திரத்தை மறக்கவே முடியாதுல்ல, அலைகள் ஓய்வதில்லை திரைப்படத்தில் அந்த கதாநாயகிக்கு அண்ணனாக வரக்கூடிய தியாகராஜன் அவர்களுக்கும் வந்து நம்முடைய பாரதிராஜா அவர்கள் தான் வாய்ஸ் கொடுத்துருப்பாரு. அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நிழல் ரவி அவர்களுக்கும் வந்து வேதம் புதியது திரைப்படத்துலேயும் ஒரு சப்போர்ட்டிங் கேரக்டராக வருவார் நிழல் ரவி. அதில் வந்து பாரதிராஜா அவர்களுடைய குரல் இருக்கும். கண்டிப்பாக எல்லாராலையும் மறக்கவே முடியாதது வந்து இந்த கொடி பறக்குது திரைப்படத்தில் வந்து மணிமணன் கொடி பறக்குது திரைப்படம் வந்து திரு ரஜினிகாந்த் அவர்களை வைத்து பாரதிராஜா இயக்கிய திரைப்படம் தான். அதில் மணிமணன் அவர்களுக்கு வந்து நம்முடைய இயக்குனர் தான் வந்து குரல் கொடுத்துருப்பார். மணிவண்ணன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவருடைய அந்த எக்கத்தாலும் அவருடைய குரலில் வந்து எக்கத்தாலும் வந்து மேலையும் கீழையும் அள்ளிக்கிட்டு போகும். ஆனால் அந்த திரைப்படத்தில் கொடிப்பறக்கு திரைப்படத்தில் வந்து மணிவண்ணன் அவர்கள் வந்து ஒரு வில்லன் கதாபாத்திரம் செய்திருப்பார். அதுக்கு வந்து ஒரு கணீர்னு ஒரு மாதிரி ஒரு வித்தியாசமான குரல் வேணும் அப்படின்ட்டு நம்முடைய பாரதிராஜா அவர்களுக்கு வந்து கொடுத்துருப்பாரு. உங்களுக்கு நேரம் கிடச்சா அது போயிட்டு பாருங்களேன். நமக்கு மணிவண்ணன் அதுக்கப்புறம் கேட்ட எல்லா திரைப்படங்கள்லேயும் திரு மணிவண்ணன் அவர்களுடைய சத்யராஜ் அவர்களும் மணிவண்ணன் அவர்களும் சேர்ந்து பேசுகிற அந்த எக்கத்தாளமான குரல் நம்ம காதுகள் ஒழிச்சிட்டே இருக்கும்போது இது என்னடா இது வித்தியாசமாக இருக்கேன் அப்படின்னு தோணும்.
இது மாதிரி நிறைய நபர்களுக்கு வந்து பின்னணி குரல் கொடுத்துருக்காரு. பாட்டு கூட பாடியிருக்காருங்க. கருத்தம்மா திரைப்படத்தில் வந்து காடு பொட்டக்காடு அப்படிங்கிற அந்த பாடலை பாடியதும் நம்முடைய இயக்குனர் சிகரம் திரு பாரதிராஜா அவர்களே தான். என்னங்க திடீர்னு வேற ஏதோ ஒரு பிஜிஎம் வருதுன்னு பாக்குறீங்களா? ஞாயிற்றுக்கிழமை முடிய போது, திங்கக்கிழமை நாளைக்கு, இன்னும் ஒரு 2 வாரங்கள் தான் பள்ளி எல்லாமே நம்முடைய குழந்தைங்களுக்கு, அதுக்கப்புறம் வந்து ஸ்கூல் ஹாலிடேஸ் வந்துடும். உங்களுக்கு வந்து நாளைக்கு வந்து திங்கக்கிழமை அப்படிங்கிறத ஞாபகப்படுத்தணும். நமக்கு வந்து நிறைய வேலைகள் வந்து நம்முடைய அப்படியே வரிசையில் நின்றுட்டு இருக்குது அப்படிங்கிறதுக்காக கேட்ட ஒரு சின்ன ஒரு விஷயம்தான். நாம் இன்று திரு பாரதிராஜா அவர்களுக்கு அஞ்சலி செலுத்தும் விதமாக இந்த நிகழ்ச்சியை வந்து பேசிகிட்ருக்கோம். அவர் வந்து திரைப்படங்களை வந்து தயாரித்தும் இருக்கிறார். அதாவது அவர் தமிழ், தெலுங்கு, இந்தி அப்படின்னு அவர் டைரக்ட் பண்ண கிட்டத்தட்ட ஒரு 49-50 படங்களில் வந்து ஒரு 5-6 படங்கள் வந்து அவரே வந்து தயாரித்தும் இருக்கிறார். நம்முடைய நினைவில் என்றென்றும் அவருடைய திரைப்படங்களாகட்டும், அந்த திரைப்படங்களில் வருகின்ற காட்சிகள், கதாபாத்திரங்கள், அதுக்கப்புறம் வசனங்கள் அப்படின்னு என்றைக்குமே வந்து இயக்குனர் சிகரமாக மட்டுமல்ல நம்முடைய நெஞ்சத்திலும் எப்போதுமே பெரிய சிகரமாக இருப்பார் அப்படின்ட்டு ஒரு நம்பிக்கை இருக்குது. மீண்டும் உங்களை அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை நன்றி கூறி விடைபெறுவது யசோதா ஹரி.